0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
2: என்ன கதைப்பா?
1: ராஜா ராணி கதை சொல்ல போற, காக்கா குருவி கதை சொல்ல போற.
2: ராஜா கதையா காக்கா கதையா?
1: என்ன கதை? என்ன கதை?
3: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படம் எடுத்துட்டாங்கன்னா?
4: காக்கா கதை சொல்லு,
5: ராஜா கதை சொல்லு, ராஜாதி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: சண்டையா? எதுக்கு
1: சண்டைதா? எதுக்கு நடந்துச்சு சண்டைதா? எதுக்கு நடந்துச்சு
2: காக்கா வடைஞ்சிருச்சுல, அதான் அதான்
1: சண்டைதா. எதுக்கு நடந்துச்சு? காக்கா தான் படைய திருடுச்சு, நரியும் தான் பாட சொல்லுச்சு சரிகமப்பா.
0: பாடிச்சா?
3: ஓ பாடாதா?
2: சரி கா கா கா.
0: ஐயோ பாட போச்சு, காக்கா பாவோல
3: ராஜா விடுவாரா?

0: டைனோசர் தானே சாகணும், புள்ளியா செத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஐ லவ் யூ.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அத்துமை தானா.

0: te se bude to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. செழித்தையும் தமிழி ஒளி.

கேள்விகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: சார், எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார்? எனக்கு ரெண்டு ஹார்ட் சார். ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது எனக்கு. அட் அ டைம்ல ரெண்டு லவ் ஃபெயிலியர் சார். நான் போய் ஃபீல் பண்றேன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னப்பா
2: என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
1: தமிழ் FM ல இன்னைக்கு 100 பாட்டு

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: 91 போடு. 90s not

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music. You are listening to 99.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: என்னப்பா என்ன கிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
2: தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு 100 பாட்டு போடுறேன்.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are listening to

89.4. We'll be back after a short commercial break. கேட்டிங்களா? Big news from the UAE lottery. அந்த மாபெரும் 30 million grand prize வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. Congratulations to Tayab from Nepal. அவரோட lucky number அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற lucky day draw-ல கலந்துகிட்டு massive 30 million dirhams மற்றும் 5 million dirhams பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாச்சா? 89.4
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
3: என்னப்பா என்னிட்டு இருக்க, கண்ணாமூச்சியா?
4: தமிழ் FM ல இன்னைக்கு 100

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. Number VNCT Global 15 years in Dubai anniversary ke Chennai top 5 locations ana ECR, OMR, Porur, Pammal, Sriperumbudur and Coimbatore and Madurai la in the anniversary sale la double offer oda unga villa va book panunga. In the 15 year celebration sale la neenga endha villa book pannalum 1 lakh illa 2 lakh illa motham 15 lakh price discount koodave 15 lakh free grand SUV car 15 years kana free maintenance 15 years free rental total are 30 lakhs worth offer and discounts
3: in the anniversary celebrations sales event coming Sunday June 14th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Burjman Metro Station la nadakkirukku call 054-767-3111 054-767-3111 15 lakh price discount and 15 lakh SUV car double offer miss panniradinga
4: selthiyum tamili oliy

0: தமிழே
1: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
2: நைக்கண்ணா 91 போடு.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break. கேட்டிங்களா? Big news from the UAE lottery. அந்த மாபெரும் 30 million grand prize வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. Congratulations to Tayyip from Nepal. அவரோட lucky number அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற lucky day drawல கலந்துகிட்டு massive 30 million dirhams மற்றும் 5 million dirhams பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions.

0: அலையிற குடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெறியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரியிற ஒரு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த anniversary சேல்ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakh ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் கான free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts
2: in the anniversary celebrations sales event coming Sunday June 14th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer miss panniradinga.

0: ஹே சார், ஐ எம் பேக் வித் ஒரு சூப்பரான நியூஸ். நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க ஆப்வியஸ்லி. ஸோ வீன் சிட்டியுடைய 15 இயர்ஸ் ஆஃப் கிராண்ட் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் 14th June சண்டே, கமிங் சண்டே வந்து நடக்க போகுது. காலையில் 10:00 AM நைட்டு 10 மணி வரைக்கும் வீன் சிட்டி டீம் உங்களுக்காகவே, அதாவது உங்கள் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பையிங் அந்த தாட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை ஈஸியாக ஆக்கிறதுக்கு, அப்புறம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸான ஒரு சில நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி, ஐ மீன் லைக் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படிங்கிற எல்லா சூப்பரான லொக்கேஷனில் இருக்கிற அவங்களுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் வந்து ஒரு விலா வாங்கணும் அப்படின்னா அதை எப்படி ஈஸியாகலாம், எப்படி வந்து ஒரு பேங்க் லோன் எடுத்துக்கலாம், அண்ட் இஎம்ஐ எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். அட் சேம் டைம் இஃப் யூ புக் யுவர் வில்லா ஓகே இன் திஸ் இவெண்ட், 15 வருஷம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ரெண்டல் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்து 15 lakh டிஸ்கவுண்ட் ப்ளஸ் 15 lakh வர்த் இருக்கிற ஒரு கிராண்ட் எஸ்யூவி கார், இதெல்லாம் வந்து உங்களுக்காக கிடைக்கும். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக அப்படி இந்த ஒரு மடம் நம்ம தெரிஞ்சுப்போம். எனிவேஸ் பிரபா இஸ் வித் அஸ், வெல்கம் பேக் ப்ரோ.
1: எஸ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நன்றாக இருக்கிறேன், நீங்க இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷன் நீங்க சொன்ன மாதிரி. அண்ட் இந்த வாரம் இந்த சண்டேயோட இந்த ஆனிவர்சரி சேல் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் ஓவர் துபாயில.
0: ஆனா வந்து பிஃபோர் யூ டெல் மீ எனி திங், நான் நம்பர் சொல்லி ஆகணும், அதான் நமக்கு முக்கியம். 0 5 4 7 6 7 3 1 1 1 திஸ் இஸ் த நம்பர். 0 5 4 7 6 7 3 1 1 1 அவ்வளோதான் ப்ரோ. இப்போ சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கோம் நம்ம?
1: கண்டிப்பாக உங்கள் கடை முனைச்சிக்கு எவ்வளோ அழகாக,
0: நான் கூட ஐயோ ஒரு ஃப்ளோவில் நம்ம சொல்லாம முட்டுமே,
1: நீ பேச கூட வேணாம், அடிப்பாட்டியாக நான் நம்பரை சொல்லிக்கிறேன்.
0: நமக்கு அதெல்லாம் முக்கியம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ ப்ரோ. அண்ட் அதே தான், அண்ட் இந்த வாரம் இவெண்ட் இஸ் எ வெரி வெரி வெரி ஸ்பெஷல் இவெண்ட். என்ன வகையிலங்க இது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். இது விஎன் சிட்டி குளோபலோட ஆனிவர்சரி சேல். இந்த வாரம் சண்டே நம்மளோட துபாயில் ஒன் லாஸ்ட் டைம் நம்ம இந்த துபாயில் நம்ம இந்த ஸ்பெஷல் ஆஃபர் பெனிஃபிட்ஸோட நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த ஈவெண்டோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ல முடியும். இதில் குறிப்பாக ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் பெனிஃபிட்ஸ் இதெல்லாத்தையும் தாண்டி, அண்ட் குறிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டில் பிளாட் லான்ச், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அது வந்துட்டு அதுவும் லிமிடெட் எடிஷன் பிளாட் லான்ச், அது வந்துட்டு லேண்ட் மட்டும் லிமிடெட் எடிஷனாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஈசிஆர்லேயும் பண்ண போகிறோம், அண்ட் நம்மளோட பம்மல் சைட்லேயும் பண்ண போகிறோம். பம்மல் எல்லாருக்குமே எங்கே இருக்குன்னு தெரியும், பம்மல் அனகாபுத்தூர் அந்த லொக்கேஷன் தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாட்ஸை கொடுக்க போகிறோம், பிஎல்ஓடி லேண்ட் மட்டும், ஃப்ளாட்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாதுங்க, பிளாட் இது வந்துட்டு. அண்ட் ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு சூப்பரான கிராண்டியரான ப்ரீமியமான பிளாட்ஸை நீங்கள் வாங்கிக்க முடியும். எவ்ரி எங்களோட ஆனிவர்சரிக்கு 15th year 14th year 13th போது ஒரு லிமிடெட் எடிஷன் இல்லை, ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி அதில் இன்டீரியர்ஸ், ஃபர்னிஷிங், ஸ்பேஷியஸாக நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். பட் இந்த தடவை வந்துட்டு எல்லாருக்குமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வகையில் லேண்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா லேண்டாக வாங்கும் போது வில்லாவோட இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்கும், என்னன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் அதனால ஈசிஆர், சென்னை ஈசிஆர் கோவளம்ல, அண்ட் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஸ், வில்லா பிளாட்ஸ் பாருங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். செகண்ட் திங் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் வில்லா பிளாட்ஸ் இன் பம்மல் அனகாபுத்தூர், அண்ட் அங்கேயுமே இருக்கு. ஸோ இந்த ஆனிவர்சரிக்கு இந்த 15 lakh டிஸ்கவுண்ட், 15 lakh வர்த் ஆஃப் கார் ஆஃபர், அண்ட் 15 இயர்ஸ் ரெண்டல் மெயின்டெனன்ஸ், அண்ட் இது எல்லாமே கான்ட்ராக்டோட கிடைக்கும் போது, அண்ட் இல்லை எனக்கு கார் இருக்குன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 30 lakh உரிய ப்ரைஸ் பெனிஃபிட்டாக நீங்கள் எடுத்துக்க முடியும் டிஸ்கவுண்டோட. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது இந்த பிளாட்ஸையும் நீங்கள் வாங்குறதுக்கான தி பெஸ்ட் டைம் தான் இந்த வாரம் சண்டே நடக்க போகிற ஈவெண்ட். மார்னிங் 10 to night 10:00 வரைக்கும் நடக்க போகுது, நம்ம பார்க் ரீஜஸ் ஹோட்டல் புர்ஜ்மானில் தான். பட் ஆஸ் ஐ சைட், துபாயில் இருக்கீங்கன்னா இந்த சண்டேவை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா துபாயில் இந்த ஈவெண்ட் இந்த சண்டேவோட இந்த ஆஃபர்ஸ் வந்து முடிஞ்சிடும், அண்ட் அதனால் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு இந்த ஆஃபர் பெனிஃபிட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.
0: ஓகே, நம்பர் வந்து மறுபடியும் சொல்கிறேன், 0 5 4 7 6 7 3 1 1 1 ஓகே, 0 5 4 7 6 7 3 1 1 1 ஓகேவா? மீதி டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே வந்து பாட்டெலாம் கேட்டுட்டு திருப்பி வரும்போது நான் சொல்கிறேன். திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இங்கே நான் தான் கிங்கு, நான் போடுறது தான் பாட்டு, அதை கப்சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். Ha ha ha ha ha.

0: வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு வீடு வாங்கி போட்டுறணும், ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே வராமல் இருக்காது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த தாட்ஸ் வந்து கிராஸ் ஆகிடும். கரெக்டாக இப்போ ஒரு வேளை அந்த மாதிரி வந்து நமக்கு தாட்ஸ் இருக்கிறப்போ இந்த மாதிரி ரேடியோ ஷோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக காதில் விழுகுது அப்படின்னா இதுதான், திஸ் இஸ் யுவர் சைன். ஓகே, ஸோ விஎன்சிடியுடைய 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் 14th June இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, பார்க் ரீஜஸ் ஹோட்டல், நம்ம புருஷம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே. நீங்கள் வந்து 0547673111 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 0547673111 நம்பருக்கு கால் அடிச்சிங்கன்னா நீங்கள் போய் இவெண்ட்டில் கலந்துக்கலாம். உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டு அந்த டைமுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே இருப்பாங்க. அட் சேம் டைம் இப்போ ப்ரோ, இப்போ நம்ம பிளாட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சென்னை மெயின் லொக்கேஷனில் இருக்கிற அப்புறம் வந்து ஈசிஆருக்குள்ளே இருக்கிற அந்த பிளாட்ஸ் பற்றி டீட்டெயிலாக
1: லேண்ட் பற்றி சொல்லுங்க. அண்ட் சி, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு லேண்டாக வாங்கி வைக்கணும் இல்லாட்டி அதில் வில்லா பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் நிறையா பேருக்கு இருக்கும். ஆக்சுவலாக அதுவும் குறிப்பாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் சைஸஸில், இப்போ நம்ம நம்ம விஎன்சியில் வரும்போது ஒரு சில ப்ராஜெக்டில் இந்த சைஸ் தான் எடுக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அஸ் பர் சிஎம்டிஏ பிரகாரம்லாம். பட் நீங்கள் லேண்டாக எடுத்து வைக்கும் போது என்ன அட்வான்டேஜ்னா, இமீடியட்டாக நீங்கள் வந்து அதில் வில்லா கட்டணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ தேவை இருக்கோ ஃபியூச்சரில் அப்போ நீங்கள் வில்லா கட்டிக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு ஒரு டக்குன்னு ஒரு தேவை இருக்குன்னா அதை வந்து செல் அவுட் பண்ணிட்டு அதை லேண்ட் அவுட் லேண்டை செல் பண்ணி அதில் காஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்ரிசியேஷன் ரேட்டில் வந்துட்டு. ஸோ அந்த வகையில் அண்ட் பிளாட்டிங்கை வந்துட்டு நம்ம இப்போ வந்து இந்த லிமிடெட் எடிஷன் ஆஃபருக்கு எம்பசைஸ் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் அதில் குறிப்பாக ரெண்டு லொக்கேஷன் இது வந்துட்டு, ஒன்று வந்து சிட்டிக்குள்ளே எதிர்பார்க்குறவங்களுக்கு சென்னை சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா பம்பல் அனகாபுத்தூர் உங்களுக்கு தெரியும். அண்ட் பம்பல் நம்மோட ஏர்போர்ட் தாண்டோன்னே பல்லாவரம் பம்பல் வரும். அங்கேருந்து 4 கிலோமீட்டரில் தான், 4 கிலோமீட்டரில் இந்த சைட் லொக்கேட்டாக இருக்குது. கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து 7.4 கிலோமீட்டர் வரும். இங்கே இந்த லொக்கேஷனில் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 100 வில்லாஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓக்வுட் வில்லா, ஸ்பிரிங்ஃபீட் வில்லா, ப்ரூக் சைட் வில்லான்னு இந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் இப்போ நம்ம இந்த லேண்டு வந்து ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் இந்த லேண்டு எக்ஸ்க்ளூசிவான ஒரு லேண்டு, கேட்டட் கம்யூனிட்டியான ஒரு லேண்டு. அண்ட் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள கிட்டத்தட்ட 45 வில்லாஸும் இருக்குது, லேண்டும் இருக்குது. ஸோ நிறைய பிளாட்டிங் இருக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். ஸோ த ஃபர்ஸ்ட் லொகேஷன் இஸ் சென்னை பம்மல் அனகாபுத்தூர். த செகண்ட் இம்பார்ட்டன்ட் லொகேஷன் வேர் வி ஆர் ஆஃபரிங் இட்ஸ் சென்னை ஈசிஆர் உங்களுக்கு. ஓகேங்களா, ஈசிஆர் சொல்லவே வேணாம். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் லொகேஷன் விஎன் சிட்டி. கிட்டத்தட்ட 400 வில்லாஸ் அங்கே டெவலப் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஓஷன் டிரைவ் வந்திருக்கீங்க ஆக்சுவலாக வந்துட்டு, அண்ட் பீச் புலவார்டு இருக்கு. நம்ம ஃபெசிலிட்டினா ஈசிஆரில் எல்லா ஃபெசிலிட்டியோட வில்லாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் கோவலம் இஸ் அ ப்ராமினன்ட் டெஸ்டினேஷன்.
0: போயிருக்காங்க,
1: ஆமா, கோவலம் நம்மளோட ப்ராஜெக்ட்ல. அதில் பீச் புலவார்டு தான் நம்மளோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஃபேமஸான டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த பீச் புலவார்டு கம்யூனிட்டிக்குள்ள இப்போ நம்ம லேண்டு கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மோஸ்ட் லேண்டு தான். இதோட லேண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 2100 ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டு மூணு டிஃபரன்ஷியேஷன் நம்ம லேண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். அந்த லேண்ட் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 லேக்ஸ்ல ஆரம்பிச்சு 1.2 கரோர் வரைக்கும் இருக்கு. இதுக்குமே உங்களுக்கு 60-70% லோன் ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது லேண்ட் வாங்குறதுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, பட் 70% நம்ம லோன் ஃபண்டிங் இதுக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு ஆக்சுவலாண்டு. அண்ட் அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இந்த லேண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் அண்ட் காம்பவுண்ட் வால் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த அப்ரூவல்ஸ் எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட். ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு உள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஆனிவர்சரி சேலுக்கான பிளாட்டிங்குன்னு வரும்போது ஆப்வியஸ்லி இந்த 15 லேக் 30 லேக் ஆஃபர் பிளாட் கிடைக்காது, பிகாஸ்னா அது லேண்டு மட்டும் தான் அண்ட் அது வில்லாக்கான ஆஃபர். பட் ஆனால் பிளாட்டுக்கும் வரும்போது ஒரு சில பேங்க் லோன் ஆஃபர், ட்ராவலிங் ஆஃபர், ஃப்ளைட் டிக்கெட் ஆஃபர், இந்த மாதிரியான பண்டில் ஆஃப் ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு உள்ளே போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஆஃபரில் உங்கள் வில்லாவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி புக் பண்ணுறதுக்கும் அங்கே வில்லா கட்டுறதுக்கான என்ன பிளான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விஎன்சிடி சென்னையில் ஒரு பிகஸ்ட் பிளாட்டிங் அண்ட் அதுவும் லிமிடெட் எடிஷனா இந்த லான்ச் கொடுக்குறாங்க. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா மந்த்லி 1000-1500 கிராம்ஸ் இஎம்ஐல சென்னை ஈசிஆர்ல சென்னை சிட்டிக்குள்ள பம்மல்ல ஒரு சூப்பரான லேண்டை நீங்களும் ஓன் பண்ண முடியும்.
0: ஓகே, 0547673111 இதுதான் நம்பர். ஓகே, 0547673111 1-1 காண்டாக்ட் தெம். அண்ட் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 14th அன்னைக்கு போய் இந்த விண்டர் ஈவெண்ட் அட்டன் பண்ணுவாங்க. மீதி டீல்ஸ் ஒரு பாட்டுக்கு அப்புறம் வருது.
2: நிஜமாவே இன்னைக்கு நச்சு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த ஆனிவர்சரி சேல்ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakh ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் கான free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts.
1: In the anniversary celebrations sales event coming Sunday, June 14th, 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Burjman Metro Station. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car, double offer, miss பண்ணிராதீங்க.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒரு தீர்க்கான
7: போன்றீங்கச்சா. சாரி, சைலண்ட்ல போட
6: மறந்துட்டேன்.
7: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
3: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
7: டேய் டேய், என்ன பத்தி எல்லாமே போட்டு குத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்றா
4: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய்.
8: மற்றும் வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக். ஸோ பொதுவாகவே ஒரு வில்லா வாங்குறப்போ நம்ம என்னெல்லாம் செய்யலாம், ஒரு வீடு வாங்குறப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பிளாட்னு ஒன்று வாங்கும்போது அங்கே வந்து வீடு கட்டலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா இல்லை அதுக்கு என்ன ப்ராசஸ், அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் கரெக்டாக. ஏன்னா இப்போ பிளாட் பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு பண்ணி பேசுனதுனால ஆப்வியஸ்லி ஒரு பிளாட் வாங்கி போடுறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் வில்லாவோ இல்லை பிளாட்டோ செம்மையாக வந்து விஎன்சிடியுடைய 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் இந்த வாரம் 14th 14th ஜூன் திஸ் கமிங் சண்டே நடக்குது. 0547673111 இதான் நம்பர், மறுபடியும் சொல்லிட்டா 0547673111. நம்ம புருஷன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட பார்க் ரிஜஸ் ஹோட்டலில் தான் இவெண்ட் காலையில் 10 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபோன் அடிச்சு இந்த டைமுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இப்போ வந்து அப்புறம் சேம் க்வெஸ்டின், இப்போ பிளாட் வாங்குற பிளாட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே என்னெல்லாம் பண்ணலாங்கிற பிளானிங்கும் வந்து இந்த இவெண்ட்லேயே பண்ணிக்கலாமா எப்படி?
1: கண்டிப்பாக அதோட அப்ரிசியேஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் பிளானிங் ரெண்டுமே சொல்லணும் அப்படின்னா பிளானிங் பொறுத்த வரைக்கும் ஜி இஸ் வெரி சிம்பிள். ஏன்னா பிளானிங்னா இந்த பிளாட்ல வந்துட்டு ரெண்டு விதமான ஐடியாலஜியில் இருப்பாங்க. இப்போதைக்கு நான் வாங்கி வச்சிடறேன், ஒரு 3-5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிளாட்டோட லோன்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே வில்லா கட்டலாமா இல்லாட்டி வந்து என்ன பண்ணலான்ற பிளான் பண்ணுவோன்னு இருப்பாங்க. இல்லாட்டி இப்போ டிசைட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஏன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம பில்டர்ஸ் டே நம்ம விஎன்சிட்டிலேயே நீங்கள் ஒரு வில்லா பண்ணுறீங்கன்னா சார் இந்த டிசைனில் இப்படி தான் போக முடியும், ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஒரே டிசைனில் இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பிளாட்டிங் கம்பெனியில் அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி 500 ஸ்கொயர் ஃபீட்ல 1 பெட்ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது வந்துட்டு ஓகேங்களா, ஒவ்வொன்றிலேயும் ஒரு டிசைன் இருக்கும். இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்ல பிளாட்ஸ் எடுத்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 2 BHK, செகண்ட் ஃப்ளோரில் 2 1 2 BHK. அப்போ மொத்தம் எவ்வளோச்சு? 4 2 BHK போட்டு ஒவ்வொரு 2 பெட்ரூம் தனித்தனியாக வாடகைக்குறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு
0: நம்ம பிளானிங் தான்
1: ஓகேங்களா. அதனால வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஃபண்டிங் இருக்கு, நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்கன்றதான் கான்செப்ட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல 2.5 FSI உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 6000 ஸ்கொயர் ஃபீட் வரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஆக்சுவலாக வந்துட்டு. அப்போது FSI பேஸ் பண்ணி ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் FSI மாறும் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை பிளான் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை சார் எனக்கு இப்போதைக்கு ஃபண்டு லேண்ட் வாங்க மட்டும்தான் சார் இருக்குது, நான் லேண்டை வாங்கி வச்சுக்கிறேன் சார், அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமோ 6 இயர்ஸ்க்கு அப்புறமோ 900 லோன் போட்டோ இல்லாட்டி என் கையில் காசு வரும்போது நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். பட் த பெஸ்ட் திங், லேண்டை வந்துட்டு ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறமோ 7 இயர்ஸ்க்கு அப்புறமோ நல்ல ரேட்ஸ் வரும்போது அதை அப்சேல் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால லேண்டு அப்படின்னும் போது கோல்டை வச்சு இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோம் வந்துட்டு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் லேண்ட் இஸ் ஆல்சோ அ கோல்டு. அண்ட் இன்னைக்கு இட்ஸ் ஈவன் மோர் ப்ரீமியம் மோஸ்ட் கோல்டு, ஏன்னா சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு தான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஓகே. ஸோ அப்போ அதை அதனால தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷங்களில் நம்மளோட ஆனிவர்சரிக்கு வந்து லிமிடெட் எடிஷன் அப்படின்னா விக்கி ஒன்லி வில்லாஸ் அண்ட் இன்க்ளூடிங் டிசைன்ஸ் எல்லாமே கான்செப்ட் பண்ணி அதில் ஒரு ப்ரீமியம் லக்ஸரியாக வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். பட் இந்த வருடம் நாங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பிளாட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆனால் அதே பிளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ தூரமாக போயிட்டு அண்ட் ஒரு ஒரு ஒரு நானும் ஒரு பிளாட் வாங்குறேன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த சிட்டியில் அண்ட் அது வந்துட்டு ஒரு 3 லட்சம் கிடைக்குது 5 லட்சம் கிடைக்கலாம நல்ல குவாலிட்டியான பிளாட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வில்லா பண்ணுறதுல தான் கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்போ நம்ம வில்லா பண்ணுற லொக்கேஷனான சிட்டி லொக்கேஷன் விச் இஸ் புரூக் சைட் பம்மல் அனகாபுத்தூர் லொக்கேஷன்லேயே உங்களுக்கு பிளாட்ஸ் இருக்கு விச் இஸ் 1000 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு மாடலில். இன்னொன்று விஎன்சிட்டியோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மோஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண லொக்கேஷன் விச் இஸ் பீச் புலவார்ட், கூகுள் பண்ணி பாருங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த லொக்கேஷன்லையும் நம்ம இண்டிவிஜுவல் லேண்டு இப்போ கொடுக்க போகிறோம். பட் ஈஸியாக கொடுக்குற லேண்ட் எல்லாமே பெரிய லேண்டு விச் இஸ் உங்களுக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்சு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய 1 கிரவுண்ட் லேண்ட் சைஸ். அப்போ ஈஸியாவில் பீச் பங்களா பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஈஸியாவில் வந்து ஸ்விம்மிங் பூலோட எனக்கு ஒரு விழா வேணும் ஆனால் பட்ஜெட் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஈசிஆரில் எனக்கு கார்டன்ஸோட எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட டிசைன்ஸில் ஒவ்வொரு மாடல்ஸும் நான் பார்த்து பார்த்து பண்ணுன்றிருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிளாட்டிங் ஆப்ஷன் டெஃபினட்டாக பெஸ்ட்டாக இருக்கும், எடுத்துக்கோங்க. அதில் விழா கட்டுறதுக்கான கைடன்ஸும் பிஎன்சி குளோபலே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கால் பண்ணி இந்த ஈவெண்ட்டில் வந்து பாருங்கள் என்னென்ன பிளாட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன விழா ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸோ இந்த இந்த ஆனிவர்சரி ஆஃபரில் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் விழாவை சூப்பரான ஆஃபர்ஸோட புக் பண்ணுங்கள்.
0: ஓகே. ஸோ பிளானிங்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அப்புறம் என்ன போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்படியே டக் டக்குன்னு ரெண்டு பிளாட்டை புக் பண்ணிடுங்க. 0547673111 ஓகே. ஐ ரிப்பீட், 0547673111. சின்னதாக ஒரு பாட்டு, திருப்பி வரோம் அப்படியே திருப்பி வரோம். ஓகேவா?

0: வெல்கம் பேக். ஸோ விஎன்சிடியுடைய 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் வந்து இந்த வாரம் 14th 14th ஜூன் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்குது பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் நம்ம பர்துபாயில். வந்து அடிக்கடி நான் ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக. ஆனால் பிகினிங்லேருந்தே எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ 15 lakh வந்து டிஸ்கவுண்ட் ப்ளஸ் 15 lakh வர்த் ஒரு பெரிய SUV கார், 15 வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 வருஷத்துக்கு ஃப்ரீ ரெண்டல், இந்த மாதிரிலாம் பல சூப்பர் சூப்பரான ஆஃபர்லாம் வந்து பிரபாபுரவும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னதுமே உங்களுக்கு வந்து ஏ நல்ல ஆஃபராக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்கு டக்குனு இந்த இவெண்ட்டில் போய் கலந்துக்கிட்டு என்ன ஏது அப்புறம் எப்படி வில்லாவா ப்ளாட்டா அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுங்கள். த திங் இஸ் வாட் யூ ஹேவ் டு டு இஸ் ஜஸ்ட் கால் தம் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஓகே, அப்பாயின்ட் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க. 0 5 4 7 6 7 3 1 1 1 இதுதான். ஸோ ப்ரோ எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா, இப்போ வந்து சப்போஸ் இப்போ கார்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க ஊரில், இப்போ ஒரு வேளை கார் வேண்டாம் அப்புறம் அப்படின்னா நீங்கள் 30 lakh வந்து நீங்கள் வந்து வில்லாலே டிஸ்கவுண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஹவு டஸ் தட் ஒர்க்?
1: நிஷா ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் சொன்னி, இப்போ உங்களுக்கு 15 lakh வந்து எங்களோட 15 ஆனிவர்சரிக்கு ப்ரைஸ் பெனிஃபிட் பண்ணி கொடுக்கும். ஐ வாண்ட் டு கிவ் யூ அ கார் விச் இஸ் ஹூண்டாய் க்ரீட்டா ஆர் SUV மாடல் ஆர் எனி அதர் SUV மாடல் வித் 15 lakh ருபீஸ் வந்து. ஸோ இப்போ ஹேண்டிங் ஓவரப்போ நம்ம வந்து கார் கீயோட சேர்த்து வில்லா கீ கொடுக்குறது தான் த கான்செப்ட், த ஆஃபரோட த பெனிஃபிட்ஸோட கான். பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் அந்த ஆஃபர் பண்ணும்போதே ஒர்க் பண்ண திங்க் பண்ணதான் இல்லைங்க, எங்கள்கிட்ட ஆல்ரெடி கார்ஸ் எல்லாம் இருக்குங்க, we have a lot of cars அப்படினும் போது அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படினும் போது தான் ஓகே 15 lakh plus 15 lakh அந்த கார்ட 30 lakh ஆ டிஸ்கவுண்ட் ஓகேங்களா. அப்போ பிரைஸ் கம்மியா இருந்தா 30 lakh னா obviously இப்போ நீங்க வந்து ஒரு 1.5 crore னு டிஸ்கஸ் பண்ணீங்க, இட் பிகம் 1.2 crore 1.8 crore னா இட் பிகம் 1.5 crore அஸ்ல அந்த. சோ அந்த மாதிரி என்ன பிரைஸ் இருக்கோ அதில் 20 lakh உங்களுக்கு கம்மி ஆயிரும். அதுவுமே இன்னைக்கு இருக்க ப்ரைஸஸ் கிடையாது. நீங்கள் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வேன்ஸில் ஏதோ நான் டிஸ்கஸ் பண்ணேன் பேசினேன், அந்த டைமில் எனக்கு இந்த ஆஃபர் நான் எடுக்க முடியல, இப்போ எனக்கு இந்த ஆஃபர் கொடுங்க அந்த ப்ரைஸ் பெனிஃபிட்டோட அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி 30 lakh ஆஃபரில் நீங்கள் உங்கள் வில்லாவை புக் பண்ணிட்டு போக முடியும். வந்துட்டு தட் இஸ் வாட் திஸ் ஆனிவர்சரி இட்ஸ் கோன் பி த செலிப்ரேஷன் சேலாக இருக்க போகுது. இல்லை நான் வந்து கார் எனக்கு நீடட், நான் எனக்கு ஒரு காரே கொடுத்துருங்க அப்படின்னா எஸ் 15 lakh டிஸ்கவுண்ட்டும் எடுத்து ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ஒரு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு காரும் உங்களோட வில்லாவோட கீயோட சேர்த்து நம்ம கொடுக்க போறோம். திஸ் இஸ் வாட் வி ஆர் டுயிங் எவ்ரி இயர். அண்ட் 14 இயர்ஸ் போது 14 lakh டிஸ்கவுண்ட் இருந்துச்சு, 13 இயர்ஸ் போது 13 lakh டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. அதனால கண்டிப்பா இந்த 15 lakh பிரைஸ் பெனிஃபிட்டோட 15 lakh காரே எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ வந்து விஎன்சிடியோட 25 வருஷம் ஆனிவர்சரியில் நம்ம 25 லட்சம் டிஸ்கவுண்டோட யாராவது எடுக்கலாம் நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல 10 வருஷத்துல இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதனால ஜோக்ஸ் அபார்ட், அண்ட் இந்த ஆஃபரை டெஃபினட்டா சீரியஸா டெஃபினட்டா இந்த பெனிஃபிட் ஆஃபரை எடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்ட். ஓகே, அப்போ ரெண்டல் கான்ட்ராக்ட்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடை வந்து வாங்கிட்டீங்க, ஹேண்டிங் ஓவர் எடுக்கிறோம், ஆனால் நம்ம வந்து அமீரகத்தில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்த ஒரு 5-7 இயர்ஸ்னா, அப்போ அந்த வீடை என்ன யூஸ் பண்ண போகிறோம், சும்மாவே போட்டு வச்சிருக்க முடியாதுல்ல. அதுக்காண்டி தான் நம்ம வந்து ரெண்டல் ஃபெசிலிட்டேஷன் நம்மளோட பேரண்ட்ஸ் கம்பெனிஸ், நம்மளோட பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் இவங்க மூலமாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வித் கான்ட்ராக்டோட. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணி எல்லாமே ரெண்டல்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது அந்த கான்ட்ராக்ட் 15 இயர்ஸ்க்கான வேலட்டியோட இருக்கும். அதுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ண தேவை இருக்காது. ரெண்டல் சப்போர்ட் சர்வீசஸ்க்கு டெனன்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு ரெண்டலும் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது போக வில்லாவோட மெயின்டெனன்ஸுமே 15 இயர்ஸ்க்கு ஃப்ரீயாக உங்களுக்கு கிடச்சிடும். ஆக்சுவலாக வந்துட்டு கூடவே 15 days ஆஃப் ஃப்ரீ ஸ்டேஷன். இப்போ நம்ம ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாருமே வெக்கேஷன் போவோம். வந்துட்டு போகும்போது இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை போய் பார்க்கணும், நம்ம ஆசையாக நினைப்போம், நம்ம வாங்கின ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டல் போயிட்டு இருக்கணும் போது ஏர்பென்பில ரெண்டல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 15 days உங்களுக்கு ரெண்டல் வந்துடும். ஆனால் நீங்களே உங்கள் வில்லாவில் போய் ஃப்ரீயாக தங்கிக்க முடியும் உங்கள் ஃபேமிலியோட எவ்ரி இயர்.
0: ஓ, நானே தங்குவேன், அந்த வாடகை எனக்கும் வரும்
1: வரும் அந்த வருஷத்துக்கான. ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு வில்லா ஆக்சுவலாக வாங்கிட்டு, பட் நம்மளே அங்கே போய் தங்க முடியலன்ற ஒரு ஃபீலிங் இருக்கணும் அவசியமே இல்லை. அண்ட் அதில் எவ்ரி இயர் உங்கள் ஃபேமிலியோட போயிட்டு 15 days ஃப்ரீயாக நீங்கள் தங்கி அந்த பெனிஃபிட் அந்த வில்லாவை என்ஜாய் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிச்சிருக்கீங்க, வாடகை விட்டுட்டீங்க, நான் இந்தியாவிலேருந்து நான் இப்போ துபாயிலேருந்து வர்றேன், 15 நாள் தங்கன அந்த வாடகை என்ன சொல்லுவார் ஆக்சுவலாக வந்துட்டு,
0: அவர் வெளில போய்
1: வந்துட்டு நான் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஏர்பிஎன்பி கான்செப்ட்ல இருக்கும்போது நீங்கள் அட்வான்ஸாகவே புக் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த 15th July-லேருந்து 30th July வரைக்கும் நான் வந்துடுவேன், அதனால நான் அந்த டைமில் தங்கிக்கிறேன் போது ஏர்பிஎன்பி இஸ் லைக் அ டெய்லி ரெண்டல்ஸ் பேசிஸ் அப்போ இந்த ஃபெசிலிட்டி பாசிபிள். இது எங்கெங்கெல்லாம் பாசிபிள்னா ECR-ல இஸ் பாசிபிள், OMR-ல இட் இஸ் பாசிபிள், அண்ட் ஈவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல ரீகல் வில்லாஸ்ல இஸ் பாசிபிள். ஆக்சுவலாக வந்துட்டு இந்தந்த சைட்லாம் இந்த ஆஃபரையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால வில்லா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக்கும் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு, இந்த ஒரு லாஸ்ட் வீக்கும் துபாயில் கமிங் சண்டே மார்னிங் 10 o'clock to evening 10 o'clock வரைக்கும் கிராண்டியரா இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. ஆல் அவர் குரூப் சேர்மன்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் நான் என்னோட டீம் எல்லாருமே அங்கே இருப்போம். நீங்க வரலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், அண்ட் வி கேன் செலிப்ரேட் டுகெதர் ஆன் அவர் ஆனிவர்சரி. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி எ பிகஸ்ட் தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட், அண்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க.
0: எஸ், கால் தம் அட் 0547673111. ஓகே, ஒரு பாட்டு வருது கேட்டு முடியுங்க. திஸ் இஸ் 89.4 தமிழ்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த anniversary சேல்ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakh ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் கான free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts.
1: In the anniversary celebrations sales event coming Sunday, June 14th, 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer. Miss paniradinga.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
3: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
4: நச்சுன்னு 100 பாட்டு பாட்டு.

0: வெல்கம் பேக். அண்ட் எஸ் விஎன்சி டுடே 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட். ஸோ 15 இயர்ஸ்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். 15 வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நின்று அதுக்கப்புறம் பல பேரை வந்து வீடு வில்லாவில் வாங்க வச்சு இட்ஸ் எ பிக் ஜேர்னி. அதை பற்றியும் நான் வந்து பிரபாகிட்ட பேசணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த 15 lakh டிஸ்கவுண்ட்டோட 15 lakh வர்த் கிராண்ட் எஸ்யூவி காரு, 15 lakh இந்த டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஆஃபரோட நீங்கள் வந்து விஎன்சிடியுடைய இந்த வில்லா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து போய் பார்க்கணும், பிளாட்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த 1 hour நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, 0 5 4 7 6 7 3 1 1 1 நம்பர் கால் பண்ணுங்க. என்ன 0 5 4 7 6 7 3 1 1 1 கால் தம் அட் திஸ் நம்பர். பாயிண்ட் பட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வரப்போகிற 14th ஃபோர்டீன்த் ஜூன் சண்டே இவெண்ட்டில் போய் கலந்துக்கோங்க. பட் அட் த சேம் டைம் ப்ரோ நானும் கேட்கணும், 15 இயர்ஸ் ஜேர்னி இது.
1: எஸ்.
0: அண்ட் இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் இவெண்ட்னு சொல்கிறீங்க, ஆஃபர் வந்து முன்னாடி இருந்ததோட ஜாஸ்தி கொடுக்குறீங்க. என்ன எப்படி இது ஹவுஸ்
1: டெஃபினெட்லி வி வாண்ட் டு மேக் திஸ் இஸ் அ வெரி செலிப்ரேஷன் இவெண்ட். ஐ வில் லாஸ்ட் வீக் இட் வாஸ் ஸ்டார்டட். நிறைய கிளைண்ட் கிட்டது ஆல்மோஸ்ட் 21 கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வில்லாவை பிளாட்ஸை ஹாப்பியாக புக் பண்ணிட்டு போனாங்க. ஃபார் அவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் See, it's a long journey. Obviously, it started with a great note, and 15 years munadi, it's still continuing only because of by God's grace and number of listeners and clients or the supports nala mattum adu vante. As discussed, every business and every works vandu pathina, it is a win-win situation and it's a relationship vante. And edho or side mattume vandu earn pannit irukanga, innortha vandu adula vandu correct ah vandu earn, I mean benefit poi reach aala appadina adu romba naalik sustain aagada vante. ஸோ அண்ட் இது இட்ஸ் அ மியூச்சுவல். ஒரு ஒரு வில்லா வாங்குறாங்க, நம்ம வில்லா கொடுக்குறோம். அப்போ அதை டிரான்சாக்ஷனாக பார்த்தோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன், பட் அது இது ரிலேஷன்ஷிப்பாக பார்த்தோம்
0: அப்படின்னு
1: ஓகேங்களா. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு. அந்த லேர்னிங் எங்களுக்கு வர்றதுக்கே இட் டுக் 5-6 years வந்துட்டு ஓகேங்களா. இப்போ இட் இஸ் பியூர்லி பிகம் அ ரிலேஷன்ஷிப். அப்படி என்னங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நம்ம வில்லா வாங்கணும், வில்லா விற்கணும், அந்த ஈவெண்ட்ஸ் மட்டும் நம்ம பண்ணலாம். வி ஆர் டூயிங் அ பேங்க் லோன் ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலாக. பேங்க் லோன் ஈவெண்ட்லாம் பியூர்லி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஎன்ஸில் வில்லா வாங்குறது ரெண்டாவது விஷயம். நீங்கள் எங்கே வில்லா வாங்கினாலும் அந்த லோன் மேலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம நிறையா ஃப்ரீக்வெண்டாக லோன் மேலாஸ் பண்ணுறோம். லீகல்ஸ் பற்றி நிறையா கால் பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன், என்னோட லேண்டை வந்து பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 5 cents எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக, அதை வந்துட்டு

0: அக்டோபர் ஓகேங்களா ஈசிஆரில் லான்ச் பண்ண போறேன்னா எனக்கு மூணாம் நம்பர் வில்லா அப்படின்னா நான் அதை எடுத்து வச்சிருவேன் சார் காண்டி அப்படின்னு சொல்லிட்டு தட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வி ஷேர். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து எவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்கும் அண்ட் ஈச் கிளைண்ட்ஸோட வந்துட்டு. ஸோ தட்ஸ் வாட் இஸ் சார், அதில் லேர்னிங்ஸும் இருக்கும் அண்ட் நிறைய கிளைண்ட் தலையில் கொட்டவும் செய்வாங்க, இப்படி பண்ணாத இப்படி பண்ண இதை மாற்றிக்கோ இதை கரெக்ட் பண்ணிக்கோன்ட்டு. தட்ஸ் ஃபீல் இஸ் ஃபீல் லைக் அ ஹோம் வந்துட்டு. இப்போ நீங்கள் பிரதரா அண்ணனா சொல்லலாம். ஸோ அப்போ அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கப்பா இவ்வளோ மார்க்கெட்டிங் அப்பா பண்ணுவீங்க அப்படின்னா, எஸ் நீங்கள் மார்க்கெட்டிங்னு அதை நினச்சிக்கிட்டா அது மார்க்கெட்டிங் தான் ஓகேங்களா. அதில் வி நோட் எக்ஸ்பிளைன் தட் இது மார்க்கெட்டிங் இல்லை சார் அப்படி சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது வந்துட்டு. பட் இஃப் இட் தே கால்ட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் இஸ் அ ரிலேஷன்ஷிப்
1: ரிலேஷன்ஷிப்
0: ஓகே. ஸோ அதனால வந்துட்டு அண்ட் நல்லதை ஷேர் பண்ணிப்போம் ஆக்சுவலாக அது வந்துட்டு. அப்படி இருக்கும்போது அதுதான் இஸ் அ க்ரோத். ஏன்னா நான் வந்து 2012-13 அந்த டைம்ல இங்க லான்ச் பண்ணும்போது ப்ரோ, அண்ட் தட்ஸ் தி अर्ली బిగినింగ్ ஆஃப் ENCT ஹியர் ஆக்சுவலா. வந்து காது படவே நிறைய பேர் பேசிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலா. வந்து எங்கங்க இவங்க எல்லாம் தாக்கு பிடிப்பாங்க 50,000 வாங்கிட்டு ஓடிடுவாங்க பாருங்க ஆக்சுவலா. வந்து நான் எழுதி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு 4.7 ஹோட்டல் இருக்கும்போது வாசல சொல்லிட்டு போன கிளையண்ட் நான் பாத்திருக்கேன் ஆக்சுவலா. வந்து அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு அவரே என்ன வந்து புக் பண்ணிருக்காரு ஆக்சுவலா. அண்ட் அப்ப நான் என்ன சொல்ல முடியும், நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா சொல்ல முடியும் அப்படி கிடையாது. இட்ஸ் அவங்ககிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னைக்கு வந்து வி நோ இட் ப்ரூவ் பிகாஸ் த ட்ராக் ரெக்கார்ட்ஸ் ஆர் இஸ் தேர் ஆக்சுவலா. வந்து நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை 15 years, 20 years, 25 years பை காட்ஸ் கிரேஸோட மக்கள் சப்போர்ட்டோட நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி அதான் சொன்னேன், நீங்கள் இந்த டாபிக் கேட்டீங்கன்னா இல் பிகம் வெரி எமோஷனல் பிகாஸ் த கிளைண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் சர்வீஸ் பெஸ்ட் வந்துட்டு knowledge நீங்க ஆட் எடுத்துக்கலாம் கிளையண்ட் தான் எடுக்க முடியும்.
1: ஓகே,
0: அதனால தான் VNCT இஸ் growing successful. அதுக்கு எவ்வளவு thank you சொன்னாலும் பத்தாது. ஆனா வெறும் thank you மட்டும் சொல்லிட்டு போக முடியாது. அதனால தான் இவ்வளவு பெரிய ஆஃபர்ஸ், இவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ், இவ்வளவு பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே. சோ 15 லட்சத்தோட அண்ட் சூப்பரான ஒரு எக்ஸ்யூவி காரோட அண்ட் உங்களுக்கு வந்துட்டு villa book பண்ணுங்க 15 lakh-ல. பிளாட்ஸ் வேணா பிளாட்ஸே எடுங்க அண்ட் கால் பண்ணுங்க. லெட் திஸ் ரிலேஷன்ஷிப் டேக் டு தி நெக்ஸ்ட் லெவல் பை காட்ஸ் கிரேஸ்.
1: ஓகே, கால் them at 054-7-6-7-3-1-1-1 054-7-6-7-3-1-1-1. Bro, all the best for the event.
0: Yes, bro. Thank you, bro. Thank you.
1: Okay.

0: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
1: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
2: நச்சுன்னு 100 பாட்டு.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: Ari, Ari, Ari.
3: Hello. ஆரி இல்ல, புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்கதான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
5: ஒன்று போன வாரத்தில் சத்து நேரம் அடியுதார வச்சு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அடிங்க,
4: என்னப்பா
2: என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
4: தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: இன்னைக்கு என்ன 91 போடு.
7: என்னது
6: 90s?

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

பாலா கோடி பிரகாஷா விரக நரகஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீ

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

என் நெஞ்சில் குடியிரு

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? இது ஒரு
2: கனவா இல்லமா? நிஜம்தான், நிஜமாவே இன்னைக்கு நட்ஸ்

0: जो कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட்டா என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நிஜமாவே இன்னைக்கு நச்சிரு

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global. 15 years anniversary munite Chennai Pammal location la pudu villa plots. Meet the team on Sunday, June 14, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel, Dubai. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
5: தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு 100 பாட்டு போட்டு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: எளியற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: கண்ணுக்குள் நூற நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா.
9: கனவா இல்லவா, நிஜம்தான். நிஜமாவே இன்னைக்கு நச்சு

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: You're rocking with the DJ that keeps the hits coming.
0: Love Tamil on 89.4 Tamil FM.

0: வரட்டா.
1: கொடி பறக்குதா?
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: We'll be back after a short commercial break.
1: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
2: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 திரஹம்ஸ் வரைக்கும் கேஷ் பேக் ஒரே ஆஃபர்ஸ் தான்.
1: ஆல்சோ 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டினு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரிலேயே போலாம்.
2: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.
3: You are listening to Club Tamil, only on 89.4 Tamil FM.

0: கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: You're rocking with the DJ that keeps the hits coming.
7: Love Tamil.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: You are listening to Club Tamil only on 89.4.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஏ ஊரை விட்டு உறவை விட்டு சாதி விட்டு சாமி விட்டு எல்லாம் விட்டு கொல்ல விட்டு மானம் விட்டு ஈனம் விட்டு மனச மட்டும் பாக்குமடா காதல், நல்ல மனச மட்டும் பாக்குமடா காதல்.
2: என்னத்த சொல்ல வர்ற

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டு

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா விளாட்ஸ். மீட் த டீம் ஆன் சண்டே ஜூன் 14 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் துபாய். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-carat அண்ட் 18-carat கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
6: You're rocking with the DJ that keeps the hits coming.
7: Love Tamil on 89.4 Tamil FM.
8: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். வாழ்க்கையே கெத்து

0: We'll be back after a short commercial break.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: Close in
3: You're listening to Club Tamil on 89.9.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த anniversary sale-ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 லாக் இல்ல 2 லாக் இல்ல மொத்தம் 15 லாக் பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 லாக் ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் கான free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts
1: in the anniversary celebrations sales event coming Sunday June 14th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Burjman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss paniradinga.
2: Jolly-ah, tune பண்ணு, morning-ay, செம பண்ணு, tension-ay.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: You're rocking with the DJ that keeps the hits coming.
0: Love Tamil.

0: Perfect. Perfect. Perfect. Perfect. Perfect. Perfect. Perfect. Perfect. Perfect. Perfect. Perfect. Perfect. Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரன்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 முதல் 11 மணி வரை.
1: கண்ணா 91 போடு. 90s 90s.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த anniversary sale-ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 லாக் இல்ல 2 லாக் இல்ல மொத்தம் 15 லாக் பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 லாக் ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் கான free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts
3: in the anniversary celebrations sales event coming Sunday June 14th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Burjman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss paniradinga.
4: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. 89.4

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: You're rocking with the DJ that keeps the hits coming.
5: Love, Tamil.

0: ஹலோ,
1: நம்ம எடுத்தே இல்லையா? அரே ஸ்டைல் அனுப்பா.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: You are listening to Club Tamil only on 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: தமிழி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You are listening to Club Tamil only on 89.9.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டாங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா பிளாட்ஸ். மீட் த டீம் ஆன் சண்டே ஜூன் 14 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் துபாய். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-carat அண்ட் 18-carat கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
6: இங்க தாந்தா கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.
7: We'll be back after a short commercial break.
8: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
9: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
11: Denso's UAE's first distributor, 1982 la irundhe Danya refrigeration oda mukkiyamaana angam.
12: JM brand AC da,
11: JM brand AC da.
13: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
14: You're rocking with the DJ that kick

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
2: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ் பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர் தான்.
1: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
2: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.
3: We are about to take it back.
0: You are listening to Club Tamil only on 89.

0: தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அட்டுமை தானாச்சா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: You're listening to Club Tamil on 89.4.

0: We'll be back after a short commercial break.
1: Ari, Ari, Ari.
2: Hello. ஆரி இல்ல புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்கதான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
4: You are listening to Club Tamil only on 89.4

0: Atunci chiar se băgă de tine.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: ஃப்ரீயாவோடு மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: கா கிடா சவுண்ட் விடாம கிரா தரம வாய
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அனல் பறக்கும் தெரிஞ்சுக்கடா பேமாளியே.

0: வாட் ப்ரோ?
1: நடனம்
0: சாங்கா
1: பாங்க?
0: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகைன் பாங்க?
1: இல்ல சாங்க.
0: சாங்க எங்க பாட?
1: வாங்க
0: என்னன்னா
1: மை சாங்க நீ கேளுங்கண்ணா.
0: சரியா புரியலண்ணா.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: You're rocking with the DJ that keeps the hits coming.
2: Love தமிழ்.

0: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.
1: இந்த பாரு 18 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளையும் நீங்க தான் இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன தாண்டா மவுசு?

0: ஏன்பா போதுமா, நான் கடையை மூடணும், இடத்த கல்வி பண்ண போ.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
1: You are listening to Club Tamil only on 89.4.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
2: 99.4. You're rocking with the DJ that keeps the hits coming.
0: Love Tamil on 89.4 Tamil FM.
3: Confirm his suspect was last seen driving west on.
4: I see him. We got him. Requesting all available units.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Break it off for another hot explosive mix.
2: You're listening to Club Tamil on 89.4.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.
2: Are y'all ready for the countdown?
3: Ladies and gentlemen,
4: players and hustlers,
5: 5, 4, 3, 2.

0: Are you feeling alright?
1: 이제 개새보다 애통해. Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

நினைச்சு பாக்கலீங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: सभी को सेना रखत्रि का नमस्कार. आइए छाया गीत में प्यार से प्यार करें.
2: मुझे इसकी परवाह नहीं.

நினைக்கலாம்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: Atunci chiar se băgă de tune.
1: Rolex. Rolex.
0: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காற்ற விடுக்கு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.